0: ரகசியத பாத்துரே வித் ஹசா.
1: ஓணம் விழாவுக்கு பலாத் சந்தேட்ட லேஸ்தி மெத்திவாரண கொமசாரி சேமக்கு வாய்க்கல் கேனோ பார்லிமெண்ட் விசேஷ காரக சபாவை நிர்தேசம் மத பார்லிமெண்ட் விசின் சம்மத கருதனு லபன நீதி பிரதிபாதன யட்டத்தை ஓணம் அவஸ்தாவுக்கு பலாத் சபா சந்த விமசீம பயத்துவிமட தமன் சூதானம் பவ மெத்திவாரண கொமிஷன் சபாவு பவசாய் அனை வந்தது மெத்திவாரண கொமிஷன் சபாவு சூதானம் முனாட்டம் ஜேவிபி கே லேகம் மாங்கு தன்னே சூதானமாக நேய மகத்தே கீழ திபுண சந்தி தியன்னு நே கீழ அப்பதோ மெத்திவாரண கொமசாரிஸ்ட் மெரிக்கமாக தீரோகில மெத்திவாரண கொமசாரிஸ்ட் ஓணம் விழாவுக்கு பலாத் சந்தேட்ட ஏகுள்ள லேஸ்தி கேலா
0: சியத பாத்தரே வித் ஹசா உதே ஹதை பனஹட்டா.

0: கொச்சிகே தவல் ஷோய்கா
1: யுகேவலிங் என்னவா
2: ஓதாத் அட் தி ரே ஷூ லோ கோச்சி
1: இத்தாலியன் என்னவா
3: சா ஃபர்ஸ்ட் டைம் அபிட்ட ஹன்ன சீஸ்
1: எதகட கொரியா
4: சுது கச்சி மணி தரங்கேயோ
1: ஜப்பான் ரோமேனியா எவகிமன் டுபாய்
0: லோகிட்டும ஏக்காய் சனகெலியாக் தமாய் சியதா ஹோட் அண்ட் ஸ்பைசி வித் சுது கொச்சி
1: சதே தவசல ஹவச தெக்கட
4: சுது கொச்சி மாரு
1: ஹவச பகட வினாடி ஹதராயி தியன்னே மம் அன்ன ஹதன்னே පීතින් හැට හම්බ මුණේ හවස දෙකට WhatsApp messages දාපු ඔබ සැමට ස්තුතියි අයියෝ මං අද ෆොටෝ එකක් එවන්න හිටියේ ඊයේත් මට අමතක වෙච්ච නිසා එක්කොන්න හෙට මෙවන්නන්නේ නැත්නම් දැන් ගෙවන්නද එතකොට මං හෙට හවස දෙකට එනකන් නේ මේ ලස්සන හුරතල් මූණ බල බල ඉන්න බැරියේ හරි හරි ෆොටෝ එකක් එවන්නම්කෝ

சதகம் சேர்த்த சியலு அகுசல்களின் துருவே நிதர குசலையை எதியமாத் இன் தமாகே சித பிரிசிந்து கரக்கணியமாத் சியலு புதுவருங்கே அனுஷாசனாவாயே.